அவங்க உனக்கு விஷயம் தெரிஞ்சு சத்திய உடனே அளவையில வந்து அரபாய் ஐயோ ஏன்னா அவ்வக்கர போய் என்னறா அரபாய்க்கு விஷயம் ஐயோ வேணா ஐயா யாருக்கு திருமணம்